0: நீங்க யூஎஸ்பினே சொல்லலாம். இது போக மல்லிப்பூ, அப்புறம் கிரெயின், ரோஸ் வெரைட்டி, அரளி மாலை, கிரேண்டி மாலை, சம்மங்கி பூ, 30-40 வெஹிக்கிள்ஸ் ரெகுலரா போயிட்டு இருக்கு. பிச்சி பூ வந்து நம்ம ஊர் பூ ஸ்மெல் வந்து அங்க மலையாளிகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்குள்ள அந்த அரோமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரளா பீப்புளுக்கு. அதனாலதான் அவங்க பிச்சியை வந்து ரொம்ப விரும்பி எடுக்கிறது நம்ம மார்க்கெட்ல இருந்து.
1: வயநாட்டில் ஹைபிரிட் பூ கிருஷி செய்யுன்ன டாக்டர் நிசார் அபுபக்கர்.
2: ஓணம் விபணி

0: ஒரு தக்கு தக்கு தக்கு தக்கு தகுன்னு தகுன்னு கின்னு கின்னுதே. ஒரு ஜகு ஜகு ஜகு ஜகு ஜகுன்னு ஜகுன்னு கின்னு கின்னுதே.
1: ஒரு ஜக் ஜக் ஒரு ஜக் ஜகின் ஒரு தக் தக் ஒரு ஜக் ஜக் ஒரு ஜ